புத்து மாலா தே மேலமே சப்பாயம் மாதிரி ஆத்தி முத்தி கூத்தீமா.